வரலேமா வரலேமா வரலேமா வரலேமா வரலேமா கிருஷ்ணாஜினே வந்தே முகலாமா ஷாவே திரீ ரிஷி விளக் உபஜ்னாசிராவா தமிழேமா சிங்கு பிரே கௌரா மகளக்கி ஹுஷ்ணுவக்காவா மாதனிலே குலார் சேவா சிரே சுலவ்காரி நாயா வேஷ்